0: குறிப்பா சொல்லணும்னா இந்த 30 வயதுக்குட்பட்டவர்கள் பெண்கள் இளைஞர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் வலிய மக்கள் எளிய மக்கள் சாதாரண ஏழை எளிய மக்கள் பெரிய வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள் சாமானியர்கள் இப்படி முதல் முறை வாக்காளர்கள் என்று திட்டமிட்டு இந்த எஸ்ஐஆர்ல இருந்து நீக்கம் செய்திருக்கிறாங்க. ஒருவேளை இந்த பெண்களும் ஒடுக்கப்பட்டவர்களும் ஏழை எளிய மக்களும் இந்த முதல் முறை வாக்காளரும் நீக்கலனா கூட ஒருவேளை இன்னும் அதிக இடத்துல அதிக பெரும்பான்மையாக கூட தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றவங்களோடு நடைபெற்றிருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கும். அப்ப எஸ்ஐஆர் இதை பொறுத்த வரைக்கும் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் என்றுமே இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் விரோதமாக இருக்கக்கூடிய அடிப்படை இந்தியாவினுடைய தத்துவமாக இருக்கக்கூடிய அண்ணல் அம்பேத்கர் தந்த ஜனநாயகத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய
1: கெஜ்ரிவால் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். அரவிந்த் கெஜ்ரிவால், மம்தா பானர்ஜி தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். தமிழ்நாட்டிலே நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மேனால் முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். கேரளாவிலே மேனால் முதல்வர் பினராயி விஜயன் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். தேர்தல் முடிவு வந்தபோதே என்னிடத்தில் பத்திரிகையாளர்கள் கேட்டபோது நான் சொன்னேன், இவற்றையெல்லாம் பார்க்கிற போது இவர்கள் தன்னியல்பாக தோற்றவர்கள் என்று சொல்ல முடியவில்லை. தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள், குறிவைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற கருத்தை நான் பதிவு செய்திருக்கிறேன். ஆகவே எஸ்ஐஆர் என்பது புதிதாக வந்த ஒன்று அல்ல, ஏற்கனவே நடைமுறையில் இருப்பதுதான். ஆனால் இந்த ஞானேஷ்குமார் சங் பரிவார்களின் சதித்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான
2: The TVK, along with the Compromise Congress, protesting against the SIR process is just not illogical or irrational. It is a disastrous self-goal, which completely exposes the rank hypocrisy of both the TVK and the Congress party before the Tamil people. Rahul Gandhi had ridiculously claimed, wherever there was SIR process, there was vote theft. And why is the shameless and compromised Congress party, if it feels that the SIR process was faulty and the elections were compromised, why are they continuing to be in the cabinet of the TVK and why are they supporting the TVK government instead of resigning and withdrawing support?
3: All right, so what's going on as far as the alliance dynamics are concerned in Tamil Nadu, given the, you know, the protest and the TVK? Many would say only a notional, in fact, support as far as the SIR issue is concerned. Their minister went, but in all the flags of the anti-SIR showdown of the India bloc, TVK's flags were somewhere missing. Satish Kumar, political analyst, is joining me at this moment. We are also being joined by Dr. V.K. Balamurugan, spokesperson of the DMK. We are waiting for Sumansi Raman to join us as well. But gentlemen, thank you so much for taking the time out and welcome. Let me begin with you at this moment and try and understand the, you know, the alliance dynamics. Satish Kumar, help our viewers understand, because a lot of people will find it very, very, you know, foxing, perplexing that a ruling party, a ruling alliance, which has just won the election in Tamil Nadu, is going against the same process through which they have won and come to power.
4: Good evening, Ankit. So far, as you rightly quoted while beginning the show, that there were no flags of TVK in the protest. That is a very notable one, what we are supposed to observe. But I really appreciate our Honorable CM, Mr. Vijay, especially in handling these issues. Because one way, by in Saturday, he is meeting, last week he met Mr. Rahul Gandhi. Mm. And the very next day, he is meeting with Mr. Our Honorable PM Modi ji. And today morning, he is with our Governor, Honorable Governor Arlekar. And in other way, there is a protest is going on here. But if you decode the speech of the Honorable Education Minister, Mr. Rajmohan, he is very particular about talking about criticizing SIR. But there was not even a single word was said against the Chief Election Commissioner. Mm. I don't know how far people have observed it. So he is very clear in expressing and giving his stand very clearly how he is so diplomatic about his party. There are two aspects, the two agendas. That's what I personally feel the purpose of TVK in attending this protest. One, they want to show that they are going to be the next biggest party from Tamil Nadu, overruling DMK in the India alliance. So that way they wanted to

0: The Education Minister A. Raja Mohan, who termed voter roll revision exercise anti-democratic. He also emphasized his party's relentless opposition to SIR process since its inception. The protest was also attended by VCK chief, who is also an ally of the TVK. Interestingly, VCK chief remarked that M.K. Stalin lost his Kolhapur seat due to voter deletions. The remark puts the spotlight on the evolving ties within the TVK alliance. With the bipole wins, Vijay's tally has gone up, which may change the alliance arithmetic.
1: Inclusive nature irukku parunga adhu uruvi seiyanum adhilum kurippaga inda SIR la adhigam baadhikapettadhula naangalo uruthanga kurippa sollana inda 30 vayadhu kutpattavargal la pengal ilaiyargal odukapatta samugathai saandhavargal வலிய மக்கள், எளிய மக்கள், சாதாரண ஏழை எளிய மக்கள், பெரிய வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள், சாமானியர்கள் இப்படி முதல் முறை வாக்காளர்கள் என்று திட்டமிட்டு இந்த எஸ்ஐஆர்ல இருந்து நீக்கம் செய்திருக்கிறாங்க. ஒருவேளை இந்த பெண்களும் ஒடுக்கப்பட்டவர்களும் ஏழை எளிய மக்களும் அந்த முதல் முறை வாக்காளர்கள் நீக்கலன்னா கூட ஒருவேளை இன்னும் அதிக இடத்துல அதிக பெரும்பான்மையாக கூட தமிழக வெற்றி கழக வெற்றி பெற்றவங்களோடு நடைபெற்றிருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கும். அப்ப எஸ்ஐஆர் இதை பொறுத்த வரைக்கும் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் என்றுமே இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் விரோதமாக இருக்கக்கூடிய அடிப்படை இந்தியாவினுடைய தத்துவமாக இருக்கக்கூடிய அண்ணல் அம்பேத்கர் தந்த ஜனநாயகத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய
2: கெஜ்ரிவால் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். அரவிந்த் கெஜ்ரிவால், மம்தா பானர்ஜி தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மேனால் முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். கேரளாவிலே மேனால் முதல்வர் பினராயி விஜயன் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். தேர்தல் முடிவு வந்தபோதே என்னிடத்தில் பத்திரிகையாளர்கள் கேட்டபோது நான் சொன்னேன், இவற்றையெல்லாம் பார்க்கிற போது இவர்கள் தன்னியல்பாக தோற்றவர்கள் என்று சொல்ல முடியவில்லை. தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள், குறிவைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற கருத்தை நான் பதிவு செய்திருக்கிறேன். ஆகவே எஸ்ஐஆர் என்பது புதிதாக வந்த ஒன்று அல்ல, ஏற்கனவே நடைமுறையில் இருப்பதுதான். ஆனால் இந்த ஞானேஷ்குமார் சங் பரிவார்களின் சதித்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான
3: த டிவிகே அலாங் வித் த காம்ப்ரமைஸ் காங்கிரஸ் ப்ரொடெஸ்டிங் அகேன்ஸ்ட் த எஸ்ஐஆர் ப்ராசஸ் இஸ் ஜஸ்ட் நாட் இல்லாஜிக்கல் ஆர் இர்ரேஷனல், இட் இஸ் அ டிசாஸ்டரஸ் செல்ஃப் கோல் விச் கம்ப்ளீட்லி எக்ஸ்போசஸ் த ரேங்க் ஹிபோக்ரசி ஆஃப் போத் த டிவிகே அண்ட் த காங்கிரஸ் பார்ட்டி பிஃபோர் த தமிழ் பீப்புள். ராகுல் காந்தி ஹட் ரிடிகுலஸ்லி கிளைம்ட் wherever there was SIR process, there was vote theft. And why is the shameless and compromised Congress party, if it feels that the SIR process was faulty and the elections were compromised, why are they continuing to be in the cabinet of the TVK and why are they supporting the TVK government instead of resigning and withdrawing support?
0: In other news, is actor Dhanush preparing for a political plunge? His fan association has been renamed the Dhanush Welfare Movement, with a new logo unveiled at a Coimbatore meeting. Around 3,000 office bearers attended, focusing on welfare and social responsibility. Dhanush was absent. The rebranding has rather fueled speculation, drawing comparisons with Vijay, who transformed his fan club into Vijay Makkal Iyakkam in 2009. Years before launching his party. VCK says Vijay's success could inspire others from cinema, but voters will decide the political fate. While the Congress stated that anyone is free to enter politics, adding that Vijay's success may inspire more movie stars. For Dhanush, is it just a rebranding or a first step towards politics?
4: Already we had personalities like MGR and Jayalalitha from film fraternity. And it was in those lines that Vijay jumped into the fray. And now when Vijay has become successful, and recently even Andhra has seen a success not to the extent of Vijay, they would be influenced to come into the political fray. They are at liberty to do it, but it's up to the people to accept it. Because there have been certain film personalities who have been rejected also. To mention, Sivaji Ganesan, who was as equal to MGR in films, he was rejected by the people, or he was not so successful as MGR. Then you had other small-time actors or director-turned-actors who had come into the political fray. And one big actor who was at his helm of the film industry, Ramarajan. He also came into the film, politic industry, and he couldn't succeed. So it is not the question of coming in, but it is a question of succeeding. Let's wait and see.
5: So actors turning actors turning their fan base to a political party is not a new to our country also, and it's been happening since our country everybody has a rights to form the party and rights to serve the people. Everybody is initiating it. Dhanush, followed by other few stars, also might come up because they have set an example. Our CM, coming from the cine background, has brought a big boost to the industry. So everybody having hope of coming into politics and serving the people. I welcome everyone, but I would say, whoever comes in, saving democracy is very, very important, saving the constitution is very important, and serving the people is very important.
0: Meanwhile, Rajinikanth fans have turned the release of Jailer 2 into a massive celebration, from crackers and milk abhishekams to packed theatres. Here's more.
6: कौन है वो?
7: सारा ज़माना
6: टाइगर मुथुवेल पांडियन
8: Five AM and the celebrations are already in full swing. From Chennai to Mumbai, Rajinikanth fans have turned the release of Jailer 2 into nothing short of a festival. Crackers, a chariot carrying Talaiwar's cutout, and fans pouring milk and water over it. This is not just a film release, it's Rajini Mania.
9: Kind of signature rituals, be it the anointment with milk or the puja, is still inseparable.
10: 100%. I think this is one thing that is started by the great Talaiwar himself, and people all across the country is following, be it all the new actors that have come right now and all the new fans that have come right now. They have kind of started following this ritual.
8: And the madness doesn't stop there. Fans packed theatres for the first day, first show, turning every entry, every punchline and every Talaiwar moment into a celebration. But does the film live up to all the hype? Let's hear it from the fans.
11: यारे, डरा रहा है?
12: तू कैसे मारेगा वो नहीं दिखना। वो कैसे साफ तड़प के मारेगा वो साफ साफ दिखना।
13: इधर देखो कल्पक्स।
14: It was an experience, man. 165 minutes, not one moment it was slow.
8: And it wasn't just fans turning up in Chennai. From music composer Anirudh Ravichander to Rajinikanth's wife, Latha and Dhanush, stars too were spotted heading to theatres. With a runtime of 165 minutes, a 12-track Anirudh album and huge ensemble cast, expectations are sky-high. The film is tracking towards a projected worldwide opening of around 125 crore rupees, which could put it among Tamil cinema's top three worldwide openers, behind Cooley and Leo, if estimates hold. Now, the big question: can Tiger Muthuvel Pandian roar his way into box office history once again?
0: Slipping into a very short break, come right back.

0: just so that you know.
1: Thira, also help us understand what sort of support did you get from the Congress party? We also saw that, you know, you were standing right next to the leader of opposition.
2: Actually, first, every leaders in Kerala, MP and MLAs, went and meet me, and also Kisi Venugopal, he's supporting, and his inquiry, everything in the night, and he went to the hospital. Then we met Rahul Gandhi ji. Rahul Gandhi ji is also supporting. He's not surprising, but he just told also Supreme Court already ruled the police officer don't have the right to hurt the detained people. Then how they will do like that? Then Rahul Gandhi assured me.
3: Kerala police has registered a zero FIR against Delhi police, some of the policemen in Delhi. Adira is an activist of NSUI, has given a petition to me and the DGP. So that petition is self-explanatory, and it has been alleged that a cruel manhandling has taken place when she was demonstrating in Delhi. It is unheard that a student was taken by the police custody and tortured like anything. And this is a very serious issue, and the Delhi police has not registered any case against her.
4: I have not seen the FIR. I don't know what is the atrocity, and I am surprised that if there is some incident in Delhi, Delhi has a legal mechanism, Delhi has a law and order mechanism. Why the person wants to file a case in Kerala and an FIR should be done there? Ramesh Chennithala's police may be doing all these things. Ramesh Chennithala, when Enforcement Directorate gives a direction, Enforcement gives a report, Ramesh Chennithala has to wants to consider again inquire about that. But on somebody's complaint, he wants to file an FIR on an issue that has happened in some other state.
2: The way, the kind of brutal attack the girls, young girls are facing, young girls, the NSUI or others who are, if for holding one poster against Prime Minister Narendra Modi and Home Minister Amit Shah, a girl from Kerala, Adira, was the way she was willing to cooperate for detention. She said she will cooperate, but she was dragged and pushed, and she was attacked in her dress were torn, all this in front of camera and while in bus without any women police officer, and then she was taken to the Connaught Place police station, where she was taken to a basement, and then she was kicked on her private parts. The way, the kind of attack on her, we are giving Congress party is there supporting, and these young girls and boys are also there in the forefront to fight.
5: Meanwhile, a war of words has erupted between US singer Mary Milburn and Kokru Janta Party founder BJ Dipke, and that's over allegations of foreign funding linked to the CJP. Milburn has alleged that CJP donors based in the United States are opposed to the PM Modi government, urging young patriots to peacefully protest organizations' disruptive activities. Dipke has hit back, questioning why foreign nationals should interfere in India's internal matters. He has also asked why Prime Minister Modi seeks US support, asserting that India can handle its own issues without outsiders. The row has also drawn a sharp reaction from the BJP. BJP has alleged that foreign funds are being used to destabilize the country and claimed that the CJP is a front organization of the Aam Aadmi Party.
6: Mary Melbourne jo keh rahi hai ki CJP ke data, dhan ke data, America mein kai sare log hain. Kaun keh raha hai ye? अमेरिका में एक प्रतिष्ठित जिनका नाम है वे स्वयं कह रही है. और अब टाइमिंग देखे, यही कॉकरोच पार्टी का नेता दिप के अमेरिका से लौटता है भारत, और भारत लौटने के बाद यहां पर पूरी तरह से झूठा भ्रम फैलाते हुए जैसे श्रीलंका, नेपाल, बांग्लादेश इसमें अराजकता फैलाने का प्रयास हुआ, वह दुस्साहस भारत के भूमि पर करता है। कौन है फॉरेन फंडिंग, क्यों कर रहे ये?
0: मेरी मेलबर्न डिस्क्लोज्ड दैट द कॉकरोच जनता पार्टी इज गेटिंग फंड्स फ्रॉम अमेरिका एंड फॉरेन फंड इज बीइंग पंप्ड इनटू इंडिया टू डिस्टेबलाइज द कंट्री एंड टू हैव एक्टिविटीज अगेंस्ट मोदी। This we have seen earlier also, the Shaheen Bagh case also, the same similar situation while the CAA agitation was going on and how they created communal clashes. And this time also the CJP is being used, which is a frontal organization of the Aam Aadmi Party, how they are getting funds from foreign agencies including that of George Soros.
7: ये बड़ी पुरानी ट्रिक है नरेंद्र मोदी जी की और भारतीय जनता पार्टी की। कोई आंदोलन हो, किसी से बयान दिला दो, कोई पहली बार दिला रहे हैं तमाम लोगों से, जब तक वो ऑथेंटिकेट ना हो जाए, पूरी तरह साफ ना हो जाए, अब एक दो आदमी भेज दो एयरपोर्ट पे नारे लगा दें, इससे नहीं रुकने वाला अब आंदोलन संविधान बचाने का है, ये आंदोलन लोकतंत्र बचाने का है, ये लोकतंत्र वोटिंग राइट लोकतंत्र का जो है उसे बचाने का है। अब भारतीय जनता पार्टी चाहे जितना फ्रॉड करे पॉलिटिकल, चाहे जितना पॉलिटिकल अपना चेहरा छिपाए, अब छिपने वाला नहीं दबने वाला।
5: In other news, Tamil Nadu's ruling TVK was part of the anti-SIR, anti-Chief Election Commissioner protest in Chennai today. This was the first time Vijay Party has been a part of an India Alliance-led event. The TVK was represented by the Education Minister A. Raja Mohan, who termed voter roll revision exercise anti-democratic. He also emphasized his party's relentless opposition to SIR process since its inception. The protest was also attended by VCK chief, who is also an ally of the TVK. Interestingly, VCK chief remarked that MK Stalin lost his Kolhapur seat due to voter deletions. The remark puts the spotlight on the evolving ties within the TVK alliance. With the bipole wins, Vijay's tally has gone up, which may change the alliance arithmetic.
8: Inclusive nature irukku parunga adhai uruvi seiyanum adhilum kurippaga indha SIR la adhigam baadhikapettadhula naangal oruthanga kurippa sollana indha 30 vayadhu kutpattavargal la pengal ilaiyargal odukapetta samugathai saandhavargal valiya makkal eriya makkal sadharana eelai eliya makkal periya vasathi vaippu illadhavargal saamaaniyargal இப்படி முதல் முறை வாக்காளர்கள் என்று திட்டமிட்டு இந்த எஸ்ஐஆர்ல இருந்து நீக்கம் செய்திருக்கிறாங்க. ஒருவேளை இந்த பெண்களும் ஒடுக்கப்பட்டவர்களும் ஏழை எளிய மக்களும் இந்த முதல் முறை வாக்காளர்கள் நீக்கலனா கூட ஒருவேளை இன்னும் அதிக இடத்துல அதிக பெரும்பான்மையாக கூட தமிழக வெற்றி கழக வெற்றி பெற்றவங்களோடு நடைபெற்றிருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கும். அப்ப எஸ்ஐஆர் இதை பொறுத்த வரைக்கும் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் என்றுமே இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் விரோதமாக இருக்கக்கூடிய அடிப்படை இந்தியாவினுடைய தத்துவமாக இருக்கக்கூடிய அண்ணல் அம்பேத்கர் தந்த ஜனநாயகத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய
9: அஜிரிவால் கெஜ்ரிவால் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். அரவிந்த் கெஜ்ரிவால், மம்தா பானர்ஜி தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மேனாள் முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். கேரளாவிலே மேனாள் முதல்வர் பினராயி விஜயன் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். தேர்தல் முடிவு வந்தபோதே என்னிடத்தில் பத்திரிகையாளர்கள் கேட்டபோது நான் சொன்னேன், இவற்றையெல்லாம் பார்க்கிற போது இவர்கள் தன்னியல்பாக தோற்றவர்கள் என்று சொல்ல முடியவில்லை, தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள், குறிவைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற கருத்தை நான் பதிவு செய்திருக்கிறேன். ஆகவே எஸ்ஐஆர் என்பது புதிதாக வந்த ஒன்று அல்ல, ஏற்கனவே நடைமுறையில் இருப்பதுதான். ஆனால் இந்த ஞானேஷ்குமார் சங் பரிவார்களின் சதித்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான
10: The TVK, along with the Compromise Congress, protesting against the SIR process is just not illogical or irrational. It is a disastrous self-goal which completely exposes the rank hypocrisy of both the TVK and the Congress party before the Tamil people. Rahul Gandhi had ridiculously claimed wherever there was SIR process, there was vote theft. And why is the shameless

0: ये आंदोलन लोकतंत्र बचाने का है, ये लोकतंत्र वोटिंग राइट लोकतंत्र का जो है उसे बचाने का है। अब भारतीय जनता पार्टी चाहे जितना फ्रॉड करे पॉलिटिकल, चाहे जितना पॉलिटिकल अपना चेहरा छिपाए, अब छिपने वाला नहीं दबने वाला।
1: In other news, Tamil Nadu's ruling TVK was part of the anti-SIR, anti-Chief Election Commissioner protest in Chennai today. This was the first time Vijay Party has been a part of an India Alliance-led event. The TVK was represented by the Education Minister A. Raja Mohan, who termed voter roll revision exercise anti-democratic. He also emphasized his party's relentless opposition to SIR process since its inception. The protest was also attended by VCK chief, who is also an ally of the TVK. Interestingly, VCK chief remarked that MK Stalin lost his Kolhapur seat due to voter deletions. The remark puts the spotlight on the evolving ties within the TVK alliance. With the bipole wins, Vijay's tally has gone up, which may change the alliance arithmetic.
2: Inclusive nature irukku parunga adhu uruvi seiyanum adhilum kurippaga inda SIR la adhigam baadhikapettadhula naangalo urthanga kurippa sollana inda 30 vayadhu kutpattavargal la pengal ilaiyargal odukapatta samugathai saandhavargal valiya makkal eriya makkal saadharana eelai eliya makkal periya vasathi vaippu illadhavargal saamaaniyargal இப்படி முதல் முறை வாக்காளர்கள் என்று திட்டமிட்டு இந்த எஸ்ஐஆர்ல இருந்து நீக்கம் செய்திருக்கிறாங்க. ஒருவேளை இந்த பெண்களும் ஒடுக்கப்பட்டவர்களும் ஏழை எளிய மக்களும் அந்த முதல் முறை வாக்காளரும் நீக்கலனா கூட ஒருவேளை இன்னும் அதிக இடத்துல அதிக பெரும்பான்மையாக கூட தமிழக வெற்றி கழக வெற்றி பெற்றவங்களோடு நடைபெற்றிருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கும். அப்ப எஸ்ஐஆர் இதை பொறுத்த வரைக்கும் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் என்றுமே இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் விரோதமாக இருக்கக்கூடிய அடிப்படை இந்தியாவினுடைய தத்துவமாக இருக்கக்கூடிய அண்ணல் அம்பேத்கர் தந்த ஜனநாயகத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய
3: கெஜ்ரிவால் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். அரவிந்த் கெஜ்ரிவால், மம்தா பானர்ஜி தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மேனாள் முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். கேரளாவிலே மேனாள் முதல்வர் பினராயி விஜயன் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். தேர்தல் முடிவு வந்தபோதே என்னிடத்தில் பத்திரிகையாளர்கள் கேட்டபோது நான் சொன்னேன், இவற்றையெல்லாம் பார்க்கிற போது இவர்கள் தன்னியல்பாக தோற்றவர்கள் என்று சொல்ல முடியவில்லை. தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள், குறிவைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற கருத்தை நான் பதிவு செய்திருக்கிறேன். ஆகவே எஸ்ஐஆர் என்பது புதிதாக வந்த ஒன்று அல்ல, ஏற்கனவே நடைமுறையில் இருப்பதுதான். ஆனால் இந்த ஞானேஷ்குமார் சங் பரிவார்களின் சதித்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான
4: The TVK, along with the Compromise Congress, protesting against the SIR process is just not illogical or irrational. It is a disastrous self-goal which completely exposes the rank hypocrisy of both the TVK and the Congress party before the Tamil people. Rahul Gandhi had ridiculously claimed wherever there was SIR process, there was vote theft. And why is the shameless and compromised Congress party, if it feels that the SIR process was faulty and the elections were compromised, why are they continuing to be in the cabinet of the TVK and why are they supporting the TVK government instead of resigning and withdrawing support?
1: In other news, is actor Dhanush preparing for a political plunge? His fan association has been renamed the Dhanush Welfare Movement, with a new logo unveiled at a Coimbatore meeting. Around 3,000 office bearers attended, focusing on welfare and social responsibility. Dhanush was absent. The rebranding has rather fueled speculation, drawing comparisons with Vijay, who transformed his fan club into Vijay Makkal Iyakkam in 2009. Years before launching his party. VCK says Vijay's success could inspire others from cinema, but voters will decide the political fate. While the Congress stated that anyone is free to enter politics, adding that Vijay's success may inspire more movie stars. For Dhanush, is it just a rebranding or a first step towards politics?
5: Already we had personalities like MGR and Jayalalitha from film fraternity. And it was in those lines that Vijay jumped into the fray. And now when Vijay has become successful and recently even Andhra has seen